நகரம். சுயரசனம் புதிய ரசனம் டிவிசி மீடியா சங்கர் செய்யுமா ரேடியோ ஜோதாரா ரேடியோ குல்வாவா கூட்டம்.